0: ஜெயிச்சிட்டா மறக்க பரவாயில்ல.
1: NATO Quick, celebrating 50 years of Deadly.

ஒரு மறைக்கு ஆனா இந்த என் கூட மாதிரி ஓய் ஓயரா மறக்க கூட வந்துடுவோம் மறக்க பரவாயில்ல.